ஜம்மு பௌமினஹாய் லான்மீகி 16 ராஷ்ட்ரிய ரைஃபல்ஸ் அமசும் ஜம்மு காஷ்மீர் புலிஸ்கி ஸ்பெஷியல் ஆபரேஷன் குரூப் கியாக்புன்ப காங்பு அமனா மஃபம் மதுத தீஹும்பகி தபக் சட்டகி மதுத செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ன கம்லாகி மவங் மான்பா ஐதி அமா குல் டைப் ஐதி அமா அப்பிக்ப மக்கள்கி ஐதி மரி மொட்டோரோலா செட் அமா AK-47 ரைஃபல் அமா நோமை மறு தரேட்க கொண்டன ஃபகட்கி அமரொந்து ஜம்மு காஷ்மீர் கிஷ்டோவர் ஜிலாகி தசாந்த் ஏரியா டங்கரங் காரி அமா சென் சேனப் துரியல்தா ஒன்றபதா மியோய் மங்கா சிரே ஆகாஷவாணி ஜம்மு பௌமினஹாய் காரி அது யாய்வான்தகி சோண்டர் தம்ன சட்பனி புலிஸ் அமதி மஃபம்துகி மியோய்சின் தொக்தோக் தொக்கம்த சங்சின்துன மீ கண்பகி தபக் சட்டகி ஹக்ஷாங் மங்காதி தொக்தோக் தொக்கம் அதுதகி பங்பங்கம்லே அதுபு காரி அதுத புன்ன மியோய் கியா தோங்கிபகி ஹைபது கங்பங்கம்ட்ரி உபராஷ்டிரபதி சி பி ராதாகிருஷ்ணன் நுமித் நினைகி தமிழ்நாடு கொங்சத் நசிதகி ஹௌரகனி மாங்ன சென்னாய் செங்கல்பட்டு திருபாரூர் அமசும் தஞ்சாவூர் பாங்தோக்க தொங்கான் தொங்கான்ப தௌரம்சிங்க சருக் யாகனி மாங்ன செங்கல்பட்டு பாங்தோக்ப SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னோலஜிகி குனித்தோய் சுப கன்வோகேஷன் சருக் யாகனி கேந்திரகி கிரகமந்திரி அமித் ஷாங்கி ராஜஸ்தான்கி அல்வார் அமசும் சித்தோர்கர் சட்கனி மாங்க மஃபம் அது லுபா கோட்டி கயாமருங்கி சாக்கத் தௌரங்கி ப்ரோஜெக்ட்சிங் கரண ஜதா ஹுன்கனி அதுக கரண சங்காகனி இந்தோனேஷியாகி ஃப்ளோரஸ் சமுத்திர கொங்பான் டங்கரங் ஹாக்கிப கண்ப யோர் ஹாப துதசிக்கிப மீகி மசிங் நிபு தரேத் சூக்ரே ரிக்டர் ஸ்கேல்தா தரேத் தஸ்மிக் தரேத் யோன ஹாக்கிப ஜோஹார் ஹாப அதுகி மதுங்கதசு கயாரக் ஹன்னா நிக்கி மி கண்ப காம்புன மஃபம் அது சங்சின்கிரே ஜோஹார் ஹாப அதுன யும் கயா நிங்காய்ஹன்கி நோர்த் சுமாத்ராதசு ரிக்டர் ஸ்கேல் தருக் தஸ்மிக் மரிகி சாங்க யுவார் ஹாக்கி மதுன மரம் ஒய்துன சுனாமி இதக் ஹவன்கி அரோய்பதா மரோய்ப பாவு அமுக்கன்ன பிரதான் மந்திரி நரேந்திர மோடின ஹைரி லிசங்கனி நிபு தரேத் பாவுத லைபாக் அசின நியூக்ளியர் பவர் கிகாவாட் சாம புதோக்னப பண்டம் தம்லி ரைஜ அசித சாந்தி அமதி தங்கு லைத்தாப பிபம் ஹஞ்சில் ஹன்னப செக்யூரிட்டி ஃபோர்ஸ் லேப்டன ஹோட்னரி அமசும் அருணாச்சல் பிரதேச கங்கவுடன சுரக் பக்கன்ப நோங் அமதி சிங் நிங்காய்வகி தொடோக்தா மியோய் மரி சீரே மங்கான தீப கங்கன லைரி பாவு லுய்ஜரே

0: ஹலோ
1: கசை கனவு
0: சொல்றேன்.
1: பிரபனு
0: ஹலோ
1: தசை மிங்லை ஃபம் ஹை பியூ
0: சார் ஐ கனோ மாங்ல சை தேகி எலாங் பம் ஜமுனா
1: தேலோ ஹை பிப்ரா
0: ஆ சார்
1: ஹோய் ஹோய் தேலோ ரோம் தேகி அலாங் எலாங் பம் ஜமுனா கோ
0: நான் சார்
1: ஹோய் ஹோய் ஜமுனா இனாக் த அங்காங் மயாம ம சனப மாலி
0: அலாயே சார் அங்காங் அஸ் பெங்க ஃபஸ்டர்
1: ஹோய் ஹோய் ஹோய் கிதங் அத யாசரே ருகா கரம்பா வஃபம் பொங்டு பிகனி ஹேபியு
0: ஆசாரியா
1: ஜமுனானுமாயினக்கோ Hello ladies, natraga good afternoon ladies, taga thangat khiba wafam sing ta wire khi kaina khanba dumba wafam ga dilai bibra thapak haibe tare ko u giba
0: sar hoji pogina di kanatok jadri ge
1: sa kana gum khrena di koi ising phang da bagi phangale lambi sembi da bagi sembi re ka haibo wafam su dum tajei bo ko
0: bai bai
1: aduna adumba du su dum lai bibra na hangjabani adu ngasi amuhanna ningsing bira bani na telo mai kai rom da சத்தோக் சசின் நாய்தே ஹைன தம்பிரப்பசிமா மரி லைனவன தாபி போய்சனு ஹைபசிம தம்ஜகே சாய் சிங் ஹொனபிர ப்ரோ ஜமுனாகி
0: ஓ நால சாரி
1: ஹோய் ஹோய் ஹங்கி சிசு லால மாலே புங்தி ஆ யோரபனி
0: சைசு காஜி சார
1: ஹோய் ஹோய் அது கரிமதேன் ஒயின சாரகி ஹம்பதாரேனி
0: இரோன் பக சார சைரோன் மைனதா
1: ஹோய் ஹோய் அம்னா ஹவுமதேல் வெரங்கதோ மாலி மதங்கி கோலமு லொகச்சகே லைபக் ஃபரகதி மதங்கதமு உனசி ஹைஜகே ஹலோ ஹலோ லேடிஸ் கி தோரம் நீ கனவாய் பிரபனோ
2: ஹலோ
1: இக்கோ மச்சப்ப மாலி ரேடியோ கிட்ட ஹண்டோக் பிறக மிங்லேஃபம் ஹைபியு
2: ஹலோ
1: பைசரி மிங்லேஃபம் அம்தங் தம்பியோ கனாய் பிரபனு ஹலோ தபிப்ரா ஹலோ லைன் செட்டக்ரே மத்தங்கி கோலம் அமுக் லொக்கச்சகே ஹலோ குட் ஆஃப்டர் ஹலோ லேடிஸ் கி தோரம் நீ கனாய் பிரபனு
3: Good morning, sir.
1: Good morning. Ming Lei Fam, amtang hai biwa.
3: Sir, ay, singjamai baige pati lekai tegi susila ka ui, sir.
1: Singjamai baige pati lekai tegi susila butaram lokchari. Kari wafam pungduk sige.
3: Sir, ay, nasum ay, wakhan da pungin da pao wa, mhai jan ing bai kare, sir.
1: Hai biyo, hai biyo.
3: Sir, ay, mhai jan ing badi ko, sir. Nupao ay bachin ge ko, sir.
1: நுப்பாசை இருக்கதோ
3: நுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்பானுப்
0: ก็ตัวนี้ก็ตัวนี้ก็ตัวนี้ก็ตัวนี้ก็ตัวนี้ก็ตัวนี้ก็ตัวนี้ก็ตัวนี้ก็ตัวนี้ก็ตัวนี้ก็ตัวนี้ก็ตัวนี้ก็ตัวนี้ก็ตัวนี้ก็ตัวนี้ก็ตัวนี้ก็ตัวนี้ก็ตัวนี้ก็ตัวนี้ก็ตัวนี้ก็ตัวนี้ก็ตัวนี้ก็ตัวนี้ก็ตัวนี้ก็ตัวนี้ก็ตัวนี้ก็ตัวนี้ก็ตัวนี้ก็ตัวนี้ก็ตัวนี้ก็ตัวนี้ก็ตัวนี้ก็ตัวนี้ก็ตัวนี้ก็ตัวนี้ก็ตัวนี้ก็ตัวนี้ก็ตัวนี
3: Sarvisana Tantongi, Makar.